சாயக்கினை பட்டிராகா, சாயக்கினை பட்டிராகா, சாயக்கினை பட்டிராக சத்பத்னிய, சாயக்கினை பட்டிராக சத்பத்னிய சத்பத்னியம் சாயக்கினை பட்டிராக சத்பத்னியை ஸ்ரேயமிடு.